0: जात हम मरत जात हरे चतुर नार करके सिंगार परता
1: ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹ